அருண கிரணமணியும் உதயமதிலுதிர்ந்த சாம சங்கீதம் சரண சரண பங்கஜங்கள் தேடி அழுதின் பிரேம சாயுஜ்யம் அசிதல் அசிதலாசியம் சரச மதுர சுமசரங்களெய்து அமிர்த புளின பிரணய பரிதராகம் ஹிருதய தரளம் மலர்ந்து குஞ்சமாயி ஹரித புவனம் அனுபம

0: ആശ്രയ FM 90 നാടിനൊപ്പം നാട്ടാർക്കൊപ്പം.
1: தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்களது விதோதர்கள் தின் தங்கள

தங்கடத்துக்கு தான் இருக்கிறதையும் தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தன் தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தன் தக்கிட்ட தீம் தத்தி கிட்ட தன் தக்கிட்ட தீம்.